இனிய காலை வணக்கம் அன்பான சிறுவ செல்வங்களே, அன்பு பெற்றோர்களே, பாட்டி தாத்தாமார்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் சிறுவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் அனைவரும் இறைவனின் திருவருளை பெற்று இனிய பக்தி பாடல்களோடு ஓர் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். ஆடி மாதம் என்பது முருகப்பெருமானுக்கு மிகுந்த உகந்த புனிதமான மாதம். இன்னும் சில நாட்களில் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிக்காவடி திருவிழாவை உலகெங்கும் உள்ள முருக பக்தர்கள் பக்தியுடன் கொண்டாடுவார்கள். இன்றைய நிகழ்ச்சியை விநாயகர் பெருமான், அன்னை அம்மன் ஆகியோரின் அருளை பெற்று ஆரம்பித்து பின்னர் முழுவதும் முருகப்பெருமானின் பக்தி பாடல்களுடன் தொடர்வோம். வாருங்கள், முதலில் விக்னங்கள் தீர்க்கும் விநாயகப் பெருமானை வணங்கி புதிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.

கல்வி அறிவு நல்ல புத்தி நல்ல எண்ணங்கள் அனைத்தும் அருள்பவர் பிள்ளையார். அன்பான குழந்தைகளே, இன்று படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பும் தேர்வு எழுவதற்கு முன்பும் ஓம் கணபதியே நமஹ என்று சொல்லி மறக்காதீர்கள். இப்போது சிவபெருமானை போற்றும் அடுத்த பக்தி பாடலை கேட்போம்.

கோபத்தை விட அன்பு உயர்ந்தது, வெறுப்பை விட மன்னிப்பு உயர்ந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறார். குழந்தைகளே, இன்று நாங்கள் உங்கள் நண்பர்களுடன் சண்டையிடாமல் அனைவரையும் அன்பாக பழகுவோம். இதோ அன்னை பராசக்தியை போற்றும் ஓர் இனிய அம்மன் பாடலை கேட்போமாக.

முருகனின் கையில் இருக்கும் வேல் என்ன சொல்கிறது தெரியுமா? தீமையை வென்று நன்மையை தேர்ந்தெடு என்ற வாழ்க்கை பாடத்தை அது நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் எப்போதும் உண்மையை பேசுவோம். முருகனை போற்றும் அடுத்த பாடலை கேட்போமாக.

பெருமானின் வாகனம் மயில் ஆகும். மயில் மிகவும் அழகான பறவை. அதே போல் நமது மனமும் அழகாக இருக்க வேண்டும். பொறாமை இல்லாமல், கோபம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வோம். முருகனை போற்றும் அடுத்த பாடலை கேட்போமாக.

காவடி என்றால் என்ன? பல பக்தர்கள் முருகன் பெருமானுக்கு நன்றி செலுத்துவதற்காக காவடி எடுக்கிறார்கள். சிலர் பால்குடம் ஏந்தி செல்கிறார்கள். இது அவர்களின் அன்பையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தும் வழிபாடாகும். வரும் வெள்ளிக்கிழமை ஆடிக்காவடி சிறப்பாக மொரிஷஸிலும் உலகெங்கிலும் கொண்டாடப்படும். முருகனை போற்றும் அடுத்த பாடலை கேட்போமாக.

முருகனுக்கு மிகவும் பிடித்த மலர் இது தெரியுமா? செவ்வரளி, கனகாம்பரம், மல்லிகை. பக்தியுடன் சமர்ப்பிக்கும் எந்த மலரையும் முருக மகிழ்ச்சியில் ஏற்றுக்கொள்கிறார். முருகனை போற்றும் அடுத்த பாடலை கேட்போமாக.

அன்பான குழந்தைகளே, சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.

0: மொரிஷஸ் வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
1: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும், முருகனை போற்றும் பக்தி பாடலும், அம்மரை போற்றும் பக்தி பாடலும் நிறைந்து, மற்றும் கடவுளை பற்றிய செய்திகளும் உங்களுக்கு தொகுத்து வழங்கப் போகின்றோம். வானொலி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தில் ஆடி கார்த்திகை காவடி இருக்கின்றது அல்லவா? ஆடி கார்த்திகை காவடி திருவிழாவினை முன்னிட்டு நாம் முருகனை போற்றும் பாடலை கேட்கலாம். திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா.

வாருடைய அன்பர்களே, முருகனின் சந்ததியில் கிடைக்கும் நீர் தூய்மையான நீராகும். அது தெய்வீக சக்தி வாய்ந்த நீராகும். மேலும் முருகனின் கையில் உள்ள வேல், சக்தி வேல், அதற்கு ஆற்றல் மிகுந்து இருக்கும். கேட்கலாம் வேல் வேல் முருகா.

வருடைய நண்பர்களே, இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அல்லவா? ஆகையால் நாங்கள் உலகத்து நாயகியை போற்றி அம்மனின் அருளை நாடுவோமாக.

வானொலி அன்பர்களே, தாய் என்று சொன்னால் அன்னை என்ற பொருள் தருகின்றது. அன்னைக்கு 1000 என்ற பழமொழி உண்டு அல்லவா?

வானொலி அன்பர்களே, அடுத்து வருவன ஒரு இன்னிசை பாடல். இந்த பாடல் மூலம் நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.